ஆமத்தில் உம்ரேத்தின் தாச்சி சிச்சினா வளர்ந்தார் போல் மாதால் கொன்று மறைக்கிறேன்.